மாசம் அழகலும் தீர்த்தம் அருகிலே ஹிருதயாசம் அழகலும் தாக தீர்த்தம் பாடி வரும் நதியும் குளிரும் ஆறி

பாடம் நோனப்பீலிக்கேணம் நடுவேதன குறையற்புறகோட்டுள்ள நடத்தம் உறப்பாயும்.